பரதனாய் வாழும் புரா புண்ணியமணித்தரையில் அபயவரதனாய் வாழும் சிவ சிவ சிவ சிவ சங்கரனே.

0: கர் கர்
1: ஜம்பர் டிங்
2: ஞானொரு தோபி அலக்கு ஜோலி பறச்சி பெற்றொரு பந்திரு ஜாதியில் ஒருத்தனானி ரஜகன் ஈ அலக்குகாரனும் அலக்குகள்.